கிழக்கு வர்தன டெக்ஸ்டைல்ஸ். செமட்டு அத்து தூண், கமனட்டு ஜவைய தூண், ரட்டு பனு தூண், திஸ் வசருக்கு விசிஷ்டத்துவே அபிமானிய பீப்புள்ஸ் லீசிங், விஸ்வாசே பிரமுகையா.

0: அமெரிக்கா எக்ஸாத் ஜனபதிய எக்ஸாத் ராஜதானிய இத்தாலிய ஆஸ்திரேலியாவ நவசீலாந்து சிங்கப்பூர் வகை ரட்டவல் தா ஹத்தகட்டமே ஆவன அப்பே அலுமேக்ஸ்
1: அலுமினியம் ஓன தரம் அலுமேக்ஸ் நாம் இஸ் தரம் சியதா திவைனபுரா.

சதகம் சேர்த்த ராகு அசுரேந்திரா விசின் சந்திம திவ்ய புத்திராவு கிராணிய கரணலாதி எவிட சந்திம திவ்ய புத்திரா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட பெத்து கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரா நிதாச லபிய புத்தானுபாவே விதஹா தக்வின சந்த பிரித்தே ஆனுபாவேன் ஒபட்டு